ஸ்தானம் சச்சகண்டம் ஸ்ரீ ஹர்மந்தர் சாஹிப் ஜி விகே தன்ன தன்ன சத்குரு ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப் ஜியோ மகாராஜ் ஆப் ஜி தே ஹஜூர் ஷபத் சௌங்கி சோதார ரஹராஸ் சாஹிப் ஜி தே பாட் ஜி கி அர்தாஸ் புல் சுக் மாஃப் கரணி ਸਿੱਖਾਂ ਪੜ੍ਹਦੇ ਸੁਣਦੇ ਸਰਬੱਤ ਲਾਹੇਵੰਦ ਹੋਵਣ ਨਾਨਕ ਨਾਮ ਚੜ੍ਹਦੀ ਕਲਾ ਤੇਰੇ ਭਾਣੇ ਸਰਬੱਤ ਦਾ ਭਲਾ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕਾ ਖਾਲਸਾ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕੀ ਫਤਿਹ।